0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் இருப்பேன்.
1: வருண்ணு சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்தின ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.

கடலோ சிந்துவினே தொட்ட கைகள் சங்கரீசத்தவம் சொல்லுவல்லோ சிந்துவினே

பிரணயார்திரையாய் ஹைமவதி பிரணயார்திரையாய் தன் கடக்கண்ணறியும் ரதிகுமாரஸ்தவம் மூளி வாழ்கிண்டி வாழ்கிண்டி நீட்டி வடக்கே புறம் வந்த கக்குன்னிதம்மாள் வாழ்கிண்டி நீட்டி வடக்கே புறம் வந்து கக்குன்னிதம்மாள் கலேசரதி முல்லைகள் பூக்குன்ன சொடியிணையிலே சப்தமதுரத்தினார்த்தனம் பகவான் கரம் கூப்பி நிற்கும் ஓஷதி பிரஸ்தமே கலேசரதி முல்லைகள் பூக்குன்ன சொடியிணையிலே சப்தமதுரத்தினார்த்தனம் பகவான் கரங்கூப்பி நிற்கும் ஓஷதி பிரஸ்த